0: சூப்பர் மச்சி
1: தங்காச்சே தங்காச்சே. எங்க வீட்டு தங்கத்திலையும் கையில தந்தாச்சே
0: சூப்பர் மச்சே.